குலை ஜெகம்மா ஜெகம்புல ஜமச்சம் ஜமால் புறம் கிம்பல் நேரகல் துகாரத் மைமுனாய் பாபா தாரஞ்சாய் தாரஞ்சாய் மெண்ட போய் ஜோப் சர்ணாங்க சசரான் செஞ்சு ஜேரா புலாய் ஜெகம்மா சமாங்க.